கைதுகிறாய் குருசனான் பூமுடி கழுகிறான் பூமுடி கழுகிறான் சாமி.